0: நற்றி ஹருகு நின்றும் பமில் கனங்கை யவிதவாய் தாக்ரவு பாரி மூம் சிங்கி யவிதவாய் ந ஒலுபுரணி சிலானங்கு சிலாவு ஹாசிலா கோனகனு சிலாகின கூல் தாரக பலேம் நமாகி தமோசி பூவங்கம்
1: ஹைபுஷிது மயாங்கி குபாக் மயாமசி குபாக் மயாம் கொண்டா புராய் நாரவ சக்கரோ மகோன் மயாம் தாவுதா
2: நில்லுக்குரும் மீலிசிங் ட்ரைன்டுகி
1: ட்ரைன்டுகி குபாக் மகோன்டோ அதுங்க இசேகி புன்சிதா குவாய்தகி நுங்காய்விஜபா மிக்கு ஐன தவு ஜருபா ஜங்ஜன் ஜருபா
2: லாய்ஞ்சதா
1: லம்பிசிதா ஐன குவாய்கி நுங்காய் மிக்குவதோ ஐன சினேன் ஐன ஐஜபதா
2: நுங்காய்வ மிக்கு சிசேமன வால் மியூசிக் டே அக்கொய்கி ஜூலை இதாக்கு மாத்தோய் பாங்கிபசிதா தவுகிப பிகிப பர்ஃபாமென்ஸ்ன குவாய்தகி நுங்காய்வ மிக்குமேன தாசபதே நுங்காய்ஜே பைசேமகி ஓய்வ நுங்காய் நுங்காய்வ வரி மேம தாவ பங்சரிங்க சிசேமக தேங்கஜதனா லுஷிலப்பசிதே இசேமகி துங் தாரப்பத கரி கரி தபக் தவுரம் பாங்கிபிகி ஹேவ கன்பிப லகிதி
1: இசேசி அம்பாங் தௌனிங்க தபக் சே யாம் லைரி ஐ நங்கோருதா ஹைபிகினே நங்கோங்க லைரி ஐ கிதங் நஹாவரிங்க ஜசி சிகி பாங் தௌனிங் மயாம் சே அங்கோன பாவலம் தி கிரபதோபா மதம்சி யாம் நமங்கன் கிரி இசேசி அதன் ஐ யாம் பாங் தௌனிங் ஐனனி ஐ இசேகி குவைதகி நுங்காய் ஜபம் கங்க மீன தௌதப தபக் சினேபா மீன ஹுந்தோபிரம தபக் சினேபா ஐன பைக்கலக ஐன தங்கசனிம்பசி அதுபு ஐன சிசுனே குய் டைங் ஆர்ஃபம் ஒரபங்கசி குடுங் இசேசி இசேன கிதங் பைக்கச்சரக அகுய் கிதங் தங்கச்சபா கிதங் குய் தாக்தோ குய் மை பிதா மச்ச அங்க பங்கி ஹாமே கஞ்சையபகோ அது மாய் தௌன ஐன ஐ பாங்தோக்னிங் பசே சுகி மதி யாம் பாங் பாங்தோக்னிங் அரே குனுங் இசை சை லைரோன் மயாம் சிகித ஐ ஹாம்பத சிங்தாவ் புதோ கரே மதுங் த ஐன அகுகி இசைத இசைதன ஃபோகஸ் தௌரக அதுக அகுகி மதங் மதங் வாரி மயாம் சே ஐன அகுகி அங்காங் சின சு அகுகி இசை வைன ஜும் சாங் சக்னப சக்னதரபனினா மசை பிஜுலை
2: ஆகாசவாணி
3: இசேமா உமக்கான தகச்சேரி ஐசினாவிமபு அண்ணான தகச்சேரி அமுக்ஷிமதுங்கம உனகிசிகோ யனுவைசேசிமா ngasigi women of the month ta tabire lemjani ngai oiraba sangit natak academy award lisingani kungamari khusinabira khrebi lorembam bedabatira isebe maga unaduna wari sanaba
2: ahoi thauram puthokpi thokjom renubala
3: adudi isebe ma wari wata asisu taminarabani na ngasigidi nupigi thauram matangasida lusinabata urasi isini nau kainarasi isebe ma
2: பனி பனி நவ்யமா நசிம் சுவான்சக்ரகி.